ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட் ஸ்ரீருத்ர கணபாட்டா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Murugamuthu. Thank you. Om Namah Shivaya.

ஸ்ரீச்சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி தியானம் தியாயேத் கோட்டி விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சித பதம்

ஓம் விகாரரஹிதாய நமஹ. ஓம் விஷ்ணவே நமஹ. ஓம் விராடீஷாய நமஹ. ஓம் விராண்மயாய நமஹ. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓமீஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வதாய நம. ஓம் ஸ்தானவே நம. ஓம் சர்வேஷாய நம. ஓம் சமரப்ரியாய நம. ஓம் ஜனார்தனாய நம. ஓம் ஜெகத்ஸ்வாமினே நம. ஓம் ஜன்மகர்ம நிவாரகாய நம. ஓம் மோசகாய நம. ஓம் மோகவிச்சேத்திரே நம. ஓம் மோதனீஜாய நம. ஓம் மகாபிரபவே நம. ஓம் யுக்தகேஷாய நம. ஓம் விபிஷதாய நம. ஓம் விஷ்வக்சேனாய நம. ஓம் சோதகாய நம. ஓம் சகஸ்ராட்சாய நம. ஓம் சகஸ்ராங்கிரஜே நம. ஓம் சகஸ்ரபதனாம்புஜா.

நமஹ. ஓம் சர்வத்பிம்பக்ஷேகராய நமஹ. ஓம் சர்வாபத்விநிவாரகாய நமஹ. ஓம் சர்வப்ரியதமாய நமஹ. ஓம் சர்வதாரித்ரிய க்லேசநாசனாய நமஹ. ஓம் திரஷ்ட

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணயே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம் யுதிஷ்டிராய நம

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ, ஓம் அப்ரமேயாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிரமதேஸ்வராய நமஹ, ஓம் அனுத்தமாய நமஹ, ஓம் அனுதாசீனாய நமஹ, ஓம் முக்திதாய நமஹ, ஓம் முதிதானாய நமஹ, ஓம் ஊர்த்வரேசே நமஹ, ஓம் ஊர்த்வபாதாய நமஹ, ஓம் ப்ரௌடநர்த்தநலம்படாய நமஹ, ஓம் மகாமாயாய நமஹ, ஓம் மகாகிராசாய நமஹ, ஓம் மகாவீரியாய நமஹ, ஓம் மகா

ஸ்ரீமத்சத்குருவாகவதத்தைநாமநாயகாய நமஹ. ஓம் சர்வஹ்ருத்கோஷ சம்ஸ்திதாய நமஹ. ஓம் தீர்கபங்க ஜடாஜூடாய நமஹ. ஓம் தீர்கபாகவே நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. ஓம் சம்யத்பாமாய நமஹ. ஓம் சம்யமீந்திராய நமஹ. ஓம் சம்சயச்சுதே நமஹ.

மத ஜகதே நம ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நம ஓம் ஹிரண்மயாய நம ஓம் சகத்விபாதாய நம ஓம் சம்வேத்ரே நம ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நம ஓம் ஸ்வாத்மஸ்தாய நம ஓம் ஸ்வாயுதாய நம ஓம் ஸ்வாமினே நம ஓம் ஸ்வானன்யாய நம ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நம ஓம் ராதஜே நம

ஓம் மிததாய நம, ஓம் வஜ்ரபிருதே நம, ஓம் அருணாத்மகாய நம, ஓம் சைதன்யாய நம, ஓம் சிச்சிதே நம, ஓம் அத்வைதாய நம, ஓம் சின்மாத்ராய நம, ஓம் சித்சபாதிபாய நம, ஓம் பூம்னே நம, ஓம் பூதபதஜே நம, ஓம் பாவ்யாய நம, ஓம் பூர்புவ வியாகிருதி பிரியாய நம, ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நம, ஓம் வாகேஷாய நம, ஓம் வாக்கோசராய நம, ஓம் வேதாந்தகிருதே நம, ஓம் துரியபாதாய நம, ஓம் வைத்யுதாய நம, ஓம் சுகிருதோத்பவாய நம,

ஓம் நம ஓம் அகரஸ்வாய நம ஓம் அதீர்காய நம ஓம் அபிஷேஷகாய நம ஓம் சச்சந்தாய நம ஓம் சச்சசம்வித்தஜய நம ஓம் அன்வேஷ்டவ்யாய நம ஓம் அசுருதாய நம ஓம் அமிர்தாய நம ஓம் அபரோக்ஷாய நம ஓம் அமரணாய நம ஓம் அலிங்காய நம ஓம் அவித்

நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜய நமஹ, ஓம் ரிக்ஷபதஜய நமஹ, ஓம் மந்திரிணய நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தீஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் ஆவியாதிபதஜய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ககுபாய நமஹ, ஓம் காலகோவிதாய நமஹ, ஓம் நிஷங்கிணே நமஹ, ஓம் இஷுதிமதே நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் சத்ஸ்ராணாமதீஸ்வராய நமஹ, ஓம் நிச்சேருகாய நமஹ, ஓம் பரி

வசதே வர்ணரூபஹிருதே நமஹ. ஓம் நக்தஞ்சராய நமஹ. ஓம் பிரகிருந்தானாம் பதயே நமஹ. ஓம் கிரிஜராய நமஹ. ஓம் குரவே நமஹ. ஓம் குலுஞ்சானாம் பதயே நமஹ. ஓம் கூ

நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரோதினே நமஹ, ஓம் தந்துப்யாய நமஹ, ஓம் ஆஹனன்யாய நமஹ, ஓம் ப்ரமர்ஷகாய நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாய நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நமஹ,

நம ஓம் விஸ்வவஞ்சகாய நம ஓம் காலாத்மனே நம ஓம் காலிகாநாதாய நம ஓம் கார்கோட்டக விபூஷணாய நம ஓம் ஷடூர்மிதாய நம ஓம் ஸ்தவ்யாய நம ஓம் ஷட்குணைஸ்வர்யதாயகாய நம ஓம் ஷடாதாரகதாய நம ஓம் சாங்க்யாய நம ஓம் ஷடக்ஷரசமாஸ்ரிதாய நம ஓம் அநிர்தேஷ்யாய நம ஓம் அநிலாய நம ஓம் அகம்யாய நம ஓம் அவிக்ரிஜாய நம ஓம் அமோக வைபவாய நம ஓம் ஹேயாதேவ நிர்முக்தாய நம ஓம் ஹேலாகலித தாண்டவாய நம ஓம் அபர்யந்தாய நம ஓம் அபரிச்சேத்யாய நம ஓம் அகோ

நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயஹ காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்கியாபிதானம் ரிஷயபூஜுஹும் சூதசூத மகாபாக வியாச சிஷ்ய நமோஸ்துதே. சம்யகுக்தம் த்வயாதாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனாபேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் கிருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் சர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருதக்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் விருதா. சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யாதி புருஷ பிரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம் புத்ராதீ சார்த்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம் மோக்ஷாதீ கோடி குணிதம் பூகாமஸ்ச சஹஸ்ரகம் தயார்த்தீ ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ த்ரிசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஷ்யார்த்தீ சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம் உச்சாடன பரச்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணை சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம் டாக்கிண்யாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம் அத நித்ய விதிம் வக்ஷே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீதிதம் உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிண்யாதிபயே சப்தசஹஸ்ரம் காரயேததஹ. சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் பிரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் பிரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோடிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோடி யஜ்ஞ ஃபலப்ரதா. புக்திதா முக்திதா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம். வினா லிங்காச்சலம் யஸ்ய காலோ யச்சதி நித்யஜ மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகதஃ சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்கார்ச்சனம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே பிரதர்ஷ்யதே ததான்யன்னாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிஷ்டய. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விதாபன்னிவாரணம் பூஜயித்வா நரோ நித்யம் சிவசாயுஜ்யமாப்னுயாத். சிவநாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மகர்ஷிபிஹி யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ பூஜயேத் ச லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதசதுஷ்டயே வித்யதே சர்வசாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிஷ்டய. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதஹ பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தரா. ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததா நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததா. ச प्रजापतयश्चान्ये मनवः किन्नरा नराः पूजयित्वा महाभक्त्या लिङ्गम् सर्वार्थसिद्धिदम् प्राप्ता कामानभीष्टांश्च तांस्तान् सर्वान् हृदि स्थितान् ब्राह्मणक्षत्रियो वैश्यः शूद्रो वा प्रतिलोमदः पूजये सततम् लिङ्गम् तत्तन्मन्त्रेण सादरम् किम् बहूक्तेन मुनयः श्रीरामपि तथान्यदः अधिकारोऽसि सर्वेषाम् शिवलिङ्गार्चने द्विजाः द्विजानाम् वैदिकेनापि मार्गेनाराधनम् वरम् अन्येषामपि जन्तूनाम् वैदिकेन न सम्मतम् वैदिकानाम् द्विजानाम् च पूजा वैदिकमार्गदः कर्तव्या नान्यमार्गेण इत्याह भगवान् शिवः तधीची गौतमादीनाम् शापेनाधग्धचेतसाम् द्विजानाम् जायते श्रद्धा नैव वैदिककर्मणि यो वैदिकमनाधृत्य कर्मम् स्मार्तमधापि वा अन्यत् समाचरेन्मर्त्यो सङ्कल्पफलम् लभेत् इत्थम् कृत्वार्चनम् शम्भोर्नैवेद्यान्तम् विधानत पूजयेत् अष्टमूर्तींश्च तत्रैव त्रिजगन्मयी स्थितिरापो नलो वायुराकाश सूर्य सोमकौ यजमान इति त्वष्टौ मूर्तयः परिकीर्तिताः सर्वो भवश्च रुद्रश्च उग्रो भीम इतीश्वरः महादेवः पशुपतिर्एतान्मूर्तिभिरर्चयेत् पूजयेत् परिवारम् च ततः शम्भोः सुभक्तितः ईशानादिक्रमात्तत्र चन्दनाक्षतपत्रकैः ईशानम् नन्दिनम् चण्डम् महाकालम् च भृङ्गिनम् वृषम् स्कन्दम् कपर्दीशम् सोमम् शुक्रम् च तत्क्रमात् अग्रतो वीरभद्रम् च पृष्ठे कीर्तिमुखम् दधा तद एकादशान् रुद्रान् पूजयेद्विधिना ततः ततः पञ्चाक्षरम् जप्त्वा शतरुद्रियमेव च सुतीर्णानाविधा कृत्वा पञ्चाङ्गपठनम् तथा ततः प्रदक्षिणाम् कृत्वा नत्वा लिङ्गम् विसर्जयेत् इति प्रोक्तमथेशम् च शिवपूजनमादरात् रात्रावुदङ्मुखः कुर्यादेव कार्यम् सदैव हि शिवार्चनम् सदाप्येवम् शुचिः कुर्यादुदङ्मुखः न प्राचीमघृतः शम्भोर्नोदीचीम् चे शक्तिसंहिताम् न प्रतीचीम् यतः पृष्टम् अतो ग्राह्यम् समाश्रयेत् विना भस्मत्रिपुण्ड्रेण विना रुद्राक्षमालया बिल्वपत्रम् विना नैव पूजये शङ्करम् बुधः भस्माप्राप्तो मुनिश्रेष्ठः प्रवृत्ते शिवपूजने तस्मान्मृदापि कर्तव्यम् ललाटे च त्रिपुण्ड्रकम् इति श्रीशिवमहापुराणे प्रथमायाम् विद्येश्वरसंहितायाम् साध्यसाधनखण्डे पार्थिवपूजनवर्णनम् नाम एकविंशोऽध्यायः। ॐ
2: नमः शिवाय।
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஏகசந்தத்யே சிஷ்டபதே உபயவனஸ்ரமாதே சதுர்ந்தகதே புதர்பாத பசவஹ பசூனைவாவருந்தே சர்வான் ஓன்னான்மயதே சர்வேழபுண்யாராப்தாஹ சமூகமுன்னயதே பிரஜாய அனோசேனத்வாய அனோசேவாஸ்ய பிரஜாத்வகாபவதே மம்முஷதிர்ஜாதிர்ச்சே மாபோர்ஷன்னுபசாதயேத் அன்யஸ்மாயேஷ்வரிகாரிகபத்யம் பிரேனாதிஹேதாஹுதயோமாச்சேஷ்யந்தீதிஹேதாகும்சமிஷமபஸ்யதே
1: ஹேரகும்மயசேஜமாதாதிஹோத்தமேகேஷ்வரேதாகும்சமிதமாதாயே அஜகத்தியாகும்சமிதிஜாமாஜிஞ்சோதேதி ஹெத்வே சமிதாபாதத்யாத்
0: ஜாதவியமத்மேதனேதாகும் சமிதமாதாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: ஓம் கவத்ரங்கவே பாரத்ய உபதிஷ்டம் ஆசிரம் தஸ்யமானம் சௌம்யம் சுத்தம் வாரணமதிஷ்டதம் வைஷ்வதேவாரிந்தவ பௌர்ணமதந்தம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 5. Thank you.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 6. Thank you.
2: Om. நிஷ்டம் கர்மணான சத்யஸ்ச கார சதா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: నిరస్థ సమస్తో ప్లవ కళంక నిరతిశయ ఆనంద పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం
2: ఏకైకం వర్ణయతి నిత్యతృప్తత్వం ఇత్యాది ధర్మాణం స్వరూపం వర్ణయతి
1: స్వరూప లక్షణం
2: నిత్యతృప్తత్వం ఇత్యాదికం స్వరూపే అంతర్గతం సర్వదా తత్ర భవతి
1: సర్వజ్ఞత్వమపి స్వరూపే అంతర్గతం సర్వజ్ఞత్వం పూర్వం
2: ఏవం తదపి
1: తదపి స్వరూపం నిరస్థ
2: అర్థకః
1: నిరస్థః
2: విగ్రహం వదతు నిరస్త సమస్తోపప్లవ కళంక నిరతిశయానంద పరిపూర్ణత్వం నిరస్త సమస్తోపప్లవ కళంక యస్మాత్ సహ యస్య సహ ఇది వాక్యమిది నిరతిశయ ఆనంద నిరతిశయానంద తేన ఉభాభ్యాం పరిపూర్ణత్వం తథా మాస్తు నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద తేన పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం అతఏవ
1: ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే
2: కిం ప్రమాణం ఇది ప్రదర్శయతి ఆనందో బ్రహ్మ ఇది శ్రూయతే ఆనంద ఆనంద రూప ధర్మవత్వం తత్ర శ్రూయతే
1: యః ఖలు అన్యోంతర ఆత్మా ఆనందమయః ఇతి
2: ప్రస్తుత్య
1: స ఏష ఆనంద
2: సైష ఆనందస్య
1: మీమాంసా భవతి ఇత్యారభ్య
2: తైత్రీయం వర్కం ఇల్లయా
1: ఆనందః
2: నిరూపితః బ్రహ్మణః యః ఆనందః ఆనందరూపో ధర్మ నిరూపిత కుత్ర తైత్రీయే అన్యోంతర ఆత్మ ఆనందమయః ఇతి పంచకోశ ప్రక్రియాయాం అన్యోంతర ఆత్మ అన్యోంతర ఆత్మ ఇతి అగ్రే అగ్రే గత్వా తత్ర బ్రహ్మానందవల్యా బ్రహ్మవిద ఆప్నోతి పరం ఇతి ఆరభ్యతే అనంతరం సత్యం జ్ఞానం అనంతం బ్రహ్మ ఇతి లక్షణముక్తం అనంతరం పరమే వ్యోమన్ ప్రతిష్ఠితః ఇత్యుక్తం అనంతరం ఇదం సర్వం ఆగమిష్యతి ఆనందమయాధికరణం ఇతి అగ్రే భవతి తత్ర స్పష్టీభవతి పూర్వమేవ ఉచ్యతే తావదేవ తత్ర తస్య క్రమేణ అన్నమయకోశ ప్రాణమయకోశ ఇత్యేవం క్రమేణ గత్వా ఆనందమయః ఇత్యత్ర పరివసానం క్రియతే అన్యోంతర ఆత్మ ఆనందమయః ఇతి తత్ర కృత్వా ఉక్త్వా ఆనందమయం పరమాత్మానం ఉక్త్వా ప్రస్తుత్య సైష ఆనందస్య మీమాంసా భవతి ఇత్యారభ్య
1: అభ్యాసాత్ నిరతిశయ ఆనందః
2: ఆనందమయో అభ్యాసాత్ ఇతి సూత్రం ఆగమిష్యతి తత్ స్మృత్వా లిఖతి అభ్యాసః పునః పునః కథనం వర్తతే తద్విషయే అభ్యాసాత్
1: నిరతిశయ ఆనంద శిరస్కత్వేన
2: నిరతిశయానంద శిరస్కత్వేన నిరతిశయానంద ప్రాధాన్యేన
1: స ఏకో బ్రహ్మణ ఆనందః
2: సః ఏకః బ్రహ్మణః ఆనందః
1: ఇతి నిరూపితః పరబ్రహ్మ ధర్మత్వేన
2: పరబ్రహ్మ ధర్మత్వేన అయం ఆనందః నిరూపితః
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇతి ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: తత్ర ఆనందో బ్రహ్మ ఇతి పూర్వం ఆనందమయో బ్రహ్మ ఇది ఆనందమయః ఇత్యస్తి ఇదానీం ఆనందో బ్రహ్మ ఇది వర్తతే తర్హి భిన్నం ఆగతం ఖలు ఇది సంశయ తస్య సమాధానార్థం ఎన్న సుడ్రార్ ఇంద ఆనందమయః ఇత్యత్ర మయట్ ప్రాచుర్యార్థే స్వీకర్తవ్య అదెల్ల సూత్రతిలే వరు క్రమేణ ఆనందమయోభ్యాసాత్ వికార శబ్దాన్ నేతి చేన్న ప్రాచుర్యాత్ సూత్రకారే చొల్వార్ అప ప్రాచుర్యతే ఆనంద ప్రచురమా ఇరుక్ ఎన్నదనాల ఆనందమయః ఇత్యుక్తం ఆనందః ఇత్యత్రైవ తాత్పర్యం ఇది ఇన్నొరు సందేహం ఆనందః పరమాత్మనః ధర్మః ఇది వక్తవ్యం బ్రహ్మణో ధర్మః ఇది వక్తవ్యం తర్హి ఆనందవత్ బ్రహ్మ ఇది వక్తవ్యం ఆనందో బ్రహ్మ ఇది కథం ఇత్యుక్తే ఔపచారిక ప్రయోగః ఇది ఔపచారిక ప్రయోగం నామ గౌణ ప్రయోగః ఇది స్వీకర్తవ్యం ధర్మధర్మిభావో నాస్తి ఇది నా ధర్మధర్మభావః అస్తి ధర్మపాంతం వచ్చుకోవడం అనా ఇది శృతిలో అప్పటి కొంచెం ఔపచారిక ప్రయోగమా వందిరుకావడం అది చూడరా పరబ్రహ్మ ధర్మత్వేన
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇది ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: బ్రహ్మత్వేన ఉపచర్యతే ఆనందమే బ్రహ్మ అంటే మరి చూడరా ఆనందో బ్రహ్మ ఇది ఉపచర్యతే
1: तादृश आनंद भोग रसिकं ब्रह्म नित्यतृप्तं इत्युच्यते।
2: आनंद भोग रसिकत्वं नित्यतृप्तं इत्युच्यते इति नित्यतृप्तत्वं उक्तं। नित्यतृप्तं तृप्तं इत्यस्य कोऽर्थः इत्युक्ते नित्यं तृप्तं। तृप्तं नाम कोऽर्थः तृप्तिवन्दृतुनार्थम्। इतः परम् अपेक्षा नास्ति इत्येव अर्थः। இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னது தானே அர்த்தம். இது பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம் தான் என்ன அர்த்தம் சொன்னா, இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்தைவ ரசகா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமஹா. இந்த மாதிரி பிரயோகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமஹான்னு சொல்லுவாங்க. இது ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அந்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, நான் வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும். கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்தது ஸ்வப்பிரகாசஸ்வரூபத்வா அத தஸ்யைவ போக. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போக அங்கீக்கிரியதே வா சொன்னா அங்கீக்கிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ, ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகா அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிலிருந்து வரக்கூடியதில்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: பிரம்மணா மனசா ஏவ மகானந்தானுபவா ந பாஹ்யகரணத்வாரா.
2: பாஹ்யகரண சூன்யா இத்யுக்தம். அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அது அந்த எதனால அது கரணம் என்ன, கரணமே இல்லையேன்னு இல்லையன்னு சொல்ல வேண்டாம். கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
3: நித்ய அபரோக்ஷ அனபேக்ஷித பாஹ்யகரண இதி பூர்வம் சர்வஜ்ஞத்வ
2: பரிஷ்டம் அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமாக நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தத்தேன சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே. சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி. கரண சப்தேன இந்திரியம் நிராக்கிரியதேன்னு பிரசித்தமாக இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்தில் இது அப்படியே எடுத்துட்டு இருக்க. மனஹ நாங்கீக்கிரியதே இங்க வித்தியாசம் இருக்கு. இவருடைய மதத்துல அந்த கரணம் அங்கீகரியதே இது தத்திர மதபேதோபி மத்திய மத்திய ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே ந கிஞ்சித் கரணம் அங்கீகரியதே. ஸ்வப்பிரகாச ஆனந்த தஸ்ய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தேவ தத்ர சித்தாந்த.
3: தத்ர தர்மஹ ந ஸ்வீக்ரியதே பிரம்மணி
2: தர்மோபி நஸ்வி பாரமார்த்திகஹ ந ஸ்வீக்ரியதே. அத்வைதத்தில் எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம்
3: இதம் கதம் சங்கச்சதே ஆனந்தோ பிரம்மா
2: இது ஆனந்தோ பிரம்மா இது ஆனந்த ஸ்வரூபா இது தர்ம தர்மி பாவம் ஒத்துக்கிறது இல்லை, பாரமார்த்திகமா ஒத்துக்கிறது இல்லை. அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுட்டு இருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகரித்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி தரபி வதாமி கிஞ்சித் மதம் சமயம் ஞாபகம் சேர் மதாந்திரம் ஞாபகமே. எனக்கு என்னுடைய மதம் மற்றவா எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும், ஆனால் எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசாரக்கர்த்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கழு. அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும், கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாயவ வகுத்தும் சக்கியது. இத்தக ஒரு ஒரு இடத்துல பலவிதமாக நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமா நிரூபணம் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. தரிஹி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்டியம் ஏதஸ்யவ கிருது தார்டியம் இது சப்தா பிரயோக்தவ்யா. ததர்த்தம் அன்யானி அந்நிய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவியம் அவகத்திய தத்திர பரீட்சா கர்த்தவியா பஷாத் பசியாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் இது
2: இது இது ஒரு ஸ்ருதி உதா எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். வேகேன படிக்கும் சக்கியதே இதானி மகான் தத்ர சாஸ்திரார்த்த விசாரம் நாஸ்தி அர்த்தம் உக்தோ அகிரே கச்சந்தி.
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
2: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு, தத்ர அர்த்தஹ உச்சதே. ஆகாச சரீரம், அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க, அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாசஹ இது சப்தேன ஞானம், அது எப்படி கிடைக்கிறது? அவயவார்த்தம், ரூடி இல்ல, யோகிகார்த்தா யௌகிகா அர்த்தா உச்சதே. ஆ காஷதே, காஷதேன்னா காஷரு பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்தா. ஆ சமந்தாத் காஷதே இத்யாகாஷ. ஆ காஷதே இத்யாகாஷ பிரகாஷ சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம், சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே.
3: தத்ர சிதம்பரம் இதி கதம்
2: மன்னு உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
2: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத். ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்ய லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷ. பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்டன ஆகாஷஹ வர்த்ததே தத்பரஹ அயம் சப்தஹ. தத் ரூடேர் பலியஸ்த்வாத் ரூடி கலு பலியசி யோகா ரூடேர் பலியசி ஜடித்தேவ. யௌகிகார்த்தம் கிடைக்கிறதுக்கு அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா. உபஸ்திதி கிருத விளம்ப காரணம் யோகாதி ரூடிர் பலியசி இது குதா இத்துக்தே பிரதமோபஸ்திதி ஜனகத்துவாத் ரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம், அதுக்கு அவயவார்த்த உபஸ்திதி, அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்ததே. அதனால அவயவார்த்தம் பஷாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே. தரி ரூட்யர்த்த குத தியஜதே இது வக்தவியம் கிள ததுச்சதே. ந பூதாகாஷா விசேஷாபாவாத். இவங்க பூதாகாசத்தை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. ஏன் விசேஷம் இருக்காதுன்னா, பூதாகாசத்தை எடுத்துன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆகாஷரீரம் ஆகாஷரீரம் வாச்சியார்த்தம் விக்கிரகம் கிருத்வது ஆகாஷரீரம் இப்படிதானே சொல்லணும். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு, வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் இது ஸ்திதே. அது வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல, பாதம் கிடையாது இங்க. என்ன பாதம்? பாதம் இல்ல. சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்சாந்தர்கதா அதபி சரீரமேவ. தரி ஆகாஷ சரீரம் பிரம்மா இது சமயேவ. தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சஹ அர்த்த குத தியக்தா இத்துக்தே விசேஷாபாவாத். இதானிம் அர்த்தம் வதது விசேஷாபாவாத் இத்தஸ்ய ஏதாவது ஒரு மயா சாஹாயம் கிருதம் ஆகாஷரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆகாசம் மட்டும் இல்லையே, சர்வோபி பிரபஞ்ச தசிய சரீரம் இது ஸ்தி. ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. தஸ்மாத் விசேஷம் நலபியதே வாச்சியார்த்த ஸ்வீகாரே தஸ்மாத் சக தியக்தா அது பாதோ நாஸ்தி. தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகாரே இது கிருத்வா அவயவார்த்தா அத்ரியதே இது தாவது. ஆகாஷதே இது ஸ்வரூபாந்தர்கதம் ஞானம் சமந்தாத் இது பரிச்சின்னம் நாஸ்தி இது பரிச்சின்னம் நாஸ்தி இது சூச்சயிதம் ஆ இது உபசர்கோபி சங்கச்சதே.
1: நிகில ஜகதண்ட ஷண்ட புத்பத நிகில
2: புத்புத அம்பரவியதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இதி அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாஷ ரூப அம்பரவியதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்துக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தா இது. சக்தி சக்தின்னு சொல்றது இல்லையா. இப்போ மதாந்தரேபி மாயா இது பரமாத்மனா சக்தி இத்தே உச்சதே அத்வைத மதேபி. மாயா இது சப்தேன பரமாத்மனா சக்திரேவ உச்சதே இத்தத்ர மதபேதோ நாஸ்தி. பிரபஞ்சாகாரேண பரிணமமானா காச்சன சக்தி சா பரம பிரகிருதி ரூபா பிரபஞ்சசிய நிகில பிரபஞ்சசிய மூல பிரகிருதி மூல பிரகிருதிரேவ மூல மூலபூதா பிரகிருதி மூலோபாதானம் அப்படி சொல்லலாம் இல்லையா. உபாதானம் சொன்னா அது மூலோபாதானம் எதுக்கு சொல்றது? மூல இது விசேஷணசிய அபேக்ஷா கா பவதி சமக்ரஸ்ய பிரபஞ்சசிய. ஏதோ ஒரு மூல உபாதானத்தை எல்லோரும் வச்சுருக்கார், கேவலம் வேதாந்திகள் மட்டும் இல்ல சர்வைரபி மூல உபாதானம் இது கிஞ்சித் சீக்கிரியதே. இப்ப நியாய மதத்துல பார்த்தாலும் பரமாணு வந்து மூல உபாதானம், அது மூலாக எது சொல்லணும் அது இருக்கட்டும் பரம உபா பரம மூலம் இத்தே இதானி வேதாந்த மதே இயம் சக்திரேவ பிரபஞ்சசிய உபாதானம் பரிணாமிய உபாதானம் பரிணமிக்க கூடிய உபாதானம் அது ஒரு தனியா ஒன்று வச்சுருக்கோம். ஏவம் கிமர்த்தம் வக்தவியம் தத் மூல தத் அவசியம் வக்தவியம் தத் மூல உபாதானம் இது கிமர்த்தம் வக்தவியம் இத்தே அவாந்தர உபாதானங்களை நமக்கு நிராகரணம் பண்ண முடியாது. வே மாயா ஏவ பரிணாமி காரணம் இத்தே கடம் பிரதி மிருது பரிணாமி காரணம் நாஸ்தி வா தத் தியக்தும் சக்கியதே வா. பட்டஸ்ய தந்து உபாதான காரணம் இத்தே நாஸ்தி இது வேதாந்தினா வக்தும் சக்கியதே வா நக்கியதே. தரி சாட்சாத் உபாதானம் இருக்கட்டும் அது வேண்டாம்னு யாரும் சொல்லல, சாட்சாத் உபாதானம் ஸ்வீகிருத்தியாபி சாட்சாத் கர்த்தா ஏவம் பவதி கலு பரம்பரையா கர்த்தா ஏகஸ்ய உபாதான துவயாபேக்ஷா அஸ்தி வா. உபாதான துவயாபேக்ஷா இத்தே உபாதானஸ்ய உபாதானம் உபதஸ்ய உபாதானம் தஸ்ய உபாதானம் இது ததைவ உக்தம் பிரமாண சித்தம் சேத் ஸ்வீக்ரியதே. பசியந்து போ பரமேஸ்வர ஜெகத்கர்த்தா இது சாஸ்திரேண நிரூபியதே. ஜெகத்கர்த்தா பரமேஸ்வர இத்தியாத் தரி ஜெகதி வித்தியமானஸ்ய சர்வஸ்யாபி கர்த்தா இத்தேவ கலு அர்த்தம். தரி கடசியாபி கர்த்தா இத்தியாயாதி அப்ப குலாலன் யாரு சோபி சா தியக்தும் நக்கியதே. தரி கர்த்தா கர்த்தத்வயம் கிமர்த்தம் கேட்டா என்ன சொல்ற நையாயிகேனாபி வக்தவியம் கித்தியம் குராதிக்கம் கர்த்தஜன்யம் அனுமானம் பண்ணுவார். அப்ப அந்த அனுமானத்தினால ஈஸ்வரா சர்வசியாபி கர்த்தான். அப்ப ஈஸ்வரனே போருமே குலாலசிய கர்த்தத்வம் கிமர்த்தம் துவயா உச்சதே

0: காரண பரிணாமமானா சிச்சக்தி, அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும், அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை. சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார், மூல பிரகிருதி தத்ஸ்தானே இதானி சிச்சக்திஹீனோ சிதம்பரமோ எது எந்த பேரு போட்டாலும் சரி அதுதான் விஷயம். ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை. சாங்கிய மதே பரமாத்மா நாங்கி கிரியதே, இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலையும் பூர்வபக்ஷம். சாங்கிய மதத்தை வச்சுன்னு தான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்கார் வியாசர், அது பூர்வபக்ஷமா வச்சிருந்த. சாங்கிய மதம் தெரியணும். பகு கிளிஷ்டம் கிமபி நாஸ்தி, வேகேன அவகத்தும் சக்கியது, பொதுவா தெரிஞ்சுட்டா போதும். அன்னசர்வம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது இதுதான் அஹம் வதாமி. அத்த சாங்கிய மதத்தை மூல பிரகிருதி ஒத்துன்றிருக்கார், பரிணாமி காரணமாக ஒத்துன்றிருக்கார். ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும். பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்துக்கு அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும். பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் சா பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார். அப்போ பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார், பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி, சஹா எது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்தியுக்தே ந நிரவயவத்வாத் நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதா இத்தியே உக்தம் கலு ஹ்யா. தர்ஹி தத்ர பரமாத்மனஹ ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி சக்தி த்வாரா பரிணாமஹ வர்த்தவ்யா. ததர்த்தம் காதன சக்தி, இது அத்வைதத்திலையும் இருக்கு. தத்ர என்ன வித்தியாசம்னா, அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயா சக்தின்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி, இதம் ததா நாஸ்தி. பிரபஞ்சசிய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு, இங்க அது ஒத்துக்கிறது இல்லை. சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம், ஏதோ இருக்கட்டும், பரிணாமிக்கு பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி ஆத்மனா பரிணாமஹா, அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா, யோசிக்கவே முடியாது. ஆத்மா பரிணமதே இது சகல ஜட பிரபஞ்சாச்சாரியா ஆத்மனா பரிணாமஹா, அது ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா, வரவே வராது இல்லையா. ஆத்மா ஆத்மா பரிணமதே, எப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாக்காரினா ஆத்மா, சரி பரமாத்மா பரிணாமத்தையும் சரியா இருக்காது. அது ஒரு சக்தி ஒத்துட்டு இருக்கா, சக்தி துவாரா சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி, அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி, அந்த அது பரம பிரகிருதி ரூபா தாவது தூரம் ஜாதம். இதான் யோஜயது ஸ்வயமே அர்த்தம் வதத்து.
1: நிகில ஜெகத் சர்வம் ஜெகத்
0: அண்டா அண்டம், அண்டா இல்ல அண்டம், பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா, பரமாத்மனி ஒரு புத்புதம் மாதிரி, அது பரமாத்மனஹ துச்சத்துவம் பிரதர்ஷயது. புத்புதம் தெரியாதா, ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனிருக்காரு தோன்றது
1: பார்க்கணும்.
0: புனக நிகுரும்ப, அது இவரும் வியாக்கியானம் பண்ணல குரு நிகிலேதி, அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம். அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது. நிகுரும்ப ஜலதி சமா ஜலதிஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி, ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதி உத்புதஸ்ய ஜலதிரியதா தத்வத் இயம் சிச்சக்தி வர்த்ததே. அது இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்புதம் மாதிரி, அந்த புத்புதம் பிரதி சமுத்திரா யதா எப்படி இருக்குமோ, எவ்வளவு எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ, புத்புதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ, அந்த புத்புதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம். அப்போ சக்தி எப்பேற்பட்டது, பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும். அந்த ரூபகத்தினால புத்புதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம், இந்த சக்தின்றது ஜலதி மாதிரி இருக்கு, ஜலதி தானே அந்த புத்புதமா தெரியறது, ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது, அது தமிழ்ல என்ன வார்த்தை, நுரைன்னு சொல்லுவாங்க, நுரை அதான். அந்த மாதிரி இருக்கு.

0: காண்பிக்கிறது அப்படி எழுதியிருக்கார். ஜலதிஸ்தானியா பரம பிரகிருதி ரூபா பரமசக்தி
1: சிதம்பரம் உச்சதே,
0: பரப்பிரகிருதி ரூபா பரமசக்தி சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு வார்த்தை.
2: வஸ்திரம் விவக்ஷா
0: நாஸ்தி. தத் ஸ்வரூபம்
3: ப்ரஹ்மலோகம் ப்ரஹ்மாகாச சரீரம்.
0: அந்த பரம பிரகிருதி ரூபாய சிச்சக்தி தத் ஸ்வரூபம் பரமாத்மா இது கிருத்வா ஆகாச சரீரம் இத்யுச்சதே. தத் ஸ்வரூபம்னா தர்ம தர்மி பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தர்ம தர்மி பாவத்தோட இருக்கு.
3: பர பிரகிருதித்வம் சிதாகாசஸ்ய சர்வாணிக வா இவானி.
0: இதானிம் சிதாகாச பர பிரகிருதி இத்யுக்தம். பர பிரகிருதி மூல பிரகிருதி இத்யுக்தம் கிள. சாங்கியமதே சா ஸ்வதந்திரா வர்த்ததே, வேதாந்த மதே சா ஸ்வதந்திரா நாஸ்தி. ஆமா, ஈஸ்வராதீனா வர்த்ததே, பிரம்மாதீனா வர்த்ததே, பரமேஸ்வராதீனா வர்த்ததே. சாங்கியமதே து ஸ்வதந்திரா, பரமேஸ்வரனே ஒத்துக்கிறது இல்ல. அதனால பெரிய வித்தியாசம். இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்ல, சாங்கிய மதத்துல ஸ்வதந்திர பதார்த்தான்னு ஒத்துன்றது. அந்த ஒரு இடத்துலதான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம்.
3: சர்வாணிகவா இமானி பூதான் ஆகாசாத் ஏவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி.
0: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி. இது ஒரு ஸ்ருதி. இன்னொரு ஸ்ருதி, ஆகாஷோஹவை நாம நாம ரூபயோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி சித்தம். அது ரெண்டு ஸ்ருதி, ரெண்டு இடத்துல இருக்கிறது.
1: சர்வாணி
0: இப்ப பர இந்த பரமே ஜெகத்காரணத்துவம் பிரம்மணா எதா உச்சதே தானியம் தாதிசக்தி பிரதிபாதக சப்தேன உச்சதே பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்சயந்தி. பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யேன பரமாத்மா உச்சது. ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாகாரண பரிணமமான சக்தி சாயவுகள். அதனால் அந்த ஆகாஷ பதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி. ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே.
1: பரமாத்மனசகாஷாத் சமுத்பத்யந்தேவ ஆகாஷாத் சமுத்பத்யந்தேவ இத்யுக்தே பரமாத்மனசகாஷாதேவ பரந்து ஆகாஷபதம் கிமர்த்தம் பிரயுக்தம் சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மனசகாஷாத் இதி பிரதர்சயது ஆகாஷ சப்தேன சாக்ஷாத் சிச்சக்திஹி உச்சதே தாதுஷ சிச்சக்திஹி பரமாத்மாபேக்ஷே அன்யக்கோபி பதார்த்தோ ந தேவதத்தஸ்ய சக்திஹி தேவதத்தாபேக்ஷே அன்யா பவதி வா தத்வத் சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண பரமாத்மா பிரதர்சனியா. நாமரூபயோர் நிர்வஹிதா அத்ர ஏகம் நாம பதம் தியக்தம் முத்ரண காலே ஆகாஷோஹவை நாம ரூபயோர் நிர்வஹிதா நாம ரூபாத்மகா அயம் பிரபஞ்ச சப்தார்த்தமய நாம ரூபே வியாகரவாணி இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும் யாருக்குமே அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை நாம ரூபாத்மகா இல்லையா சப்தார்த்தமய
0: ஓம் நமஃ சிவாய.
4: You are listening to shaivam.org radio.
2: the 24/7 spiritual channel from shayon.org.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பகவான் கி கிருபா சே ஹம் லோக் மும்பாபுரி பிரேம்புரி ஆசிரம் மே சுனாம் தன்ய பிரேம்புரி ஜி மஹாராஜ் கா ஸ்வர்ண நிர்வாண மஹோத்சவ் கே உபலக்ஷ் மே சத்சங் ஸ்வாத்யாய் கர் ரஹே ஹேன். பஹலே உச்சாரண 17வா ஸ்லோக். பியத் வியாபி தாரா கணகுணித ஃபேனோத்கமருச்சி ப்ரவாஹோ ஆராம்ய ப்ரிகத லகு த்ருஷ்ட ஶிரஸிதே ஜகத்வீபாகாரம் ஜலதிவலயம் தேன க்ரீதமி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shivastotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Marugamukku. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ சிவ போல், பிரசன்டட் பை பிரமிளா மாணிக் அண்ட் ஜம்பாலினி மாணிக். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வதாய நம. ஓம் ஸ்தானவே நம. ஓம் சர்வேஷாய நம. ஓம் சமரப்ரியாய நம. ஓம் ஜனார்தனாய நம. ஓம் ஜெகத்ஸ்வாமினே நம. ஓம் ஜன்மகர்ம நிவாரகாய நம. ஓம் மோசகாய நம. ஓம் மோகவிச்சேத்திரே நம. ஓம் மோதனீஜாய நம. ஓம் மகாபிரபவே நம. ஓம் யுக்தகேஷாய நம. ஓம் விவிசதாய நம. ஓம் விஷ்வக்சேனாய நம. ஓம் விசோதகாய நம. ஓம் சகஸ்ராட்சாய நம. ஓம் சகஸ்ராங்கிரஜே நம. ஓம் சகஸ்ரவதனாம்புஜ.

ய நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்டமானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரய நம ஓம் சக்திபாணயே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம் யுதிஷ்டிராய நம.

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ, ஓம் அப்ரமேயாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிரமதேஸ்வராய நமஹ, ஓம் அனு

நம ஓம் சர்வஹ்கோசம்ஸிதாய நம ஓம் தீர்பங்க ஜட்டாஜூட்டாய நம ஓம் தீர்வாகவே நம ஓம் திகம்பராய நம ஓம் சம்யத்பாமாய நம ஓம் சம்யமீந்திராய நம ஓம் சம்சயச்சுதே நம ஓம் சகஸ்ரதிர்ஷே நம ஓம் ஹேதுதிஷ்டாந்த நிர்முக்தாய நம ஓம் ஹேதவே நம ஓம் ஹேரம்ப ஜன்மபுவே நம ஓம் ஹேலாவி நிர்மித ஜகதே நம ஓம் ஹேமஸ்மஸ்ரவே நம ஓம் ஹிரண்மயாய நம ஓம் சகத்விபாதாய நம ஓம் சம்வேத்ரே நம ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நம ஓம் ஸ்வாத்மஸ்தாய நம ஓம் ஸ்வாயுதாய நம ஓம் ஸ்வாமினே நம ஓம் ஸ்வானன்யாய நம ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நம ஓம் ராதஜே நம.

நமஹ. ஓம் விததாய நமஹ. ஓம் வஜ்ரபிருதே நமஹ. ஓம் அருணாத்மகாய நமஹ. ஓம் சைதன்யாய நமஹ. ஓம் சிச்சிதே நமஹ. ஓம் அத்வைதாய நமஹ. ஓம் சின்மாத்ராய நமஹ. ஓம் சித்சபாதிபாய நமஹ. ஓம் பூம்னே நமஹ. ஓம் பூதபதஜே நமஹ. ஓம் பாவ்யாய நமஹ. ஓம் பூர்பவோ வியாகிருதி பிரியாய நமஹ. ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ. ஓம் வாகேஷாய நமஹ. ஓம் வாக்கோசராஜ நமஹ. ஓம்

முக்தாய நமஹ, ஓம் அகரஸ்வாய நமஹ, ஓம் அதீர்காய நமஹ, ஓம் அபிஷேஷகாய நமஹ, ஓம் சச்சந்தாய நமஹ, ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ, ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ, ஓம் அசுருதாய நமஹ,

நமஹ ஓம் ரோஹிதாய நமஹ ஓம் ஸ்தபதஜய நமஹ ஓம் ரிக்ஷபதஜய நமஹ ஓம் மந்திரிணே நமஹ ஓம் சுபாணிஜாய நமஹ ஓம் கக்ஷாதிபாய நமஹ ஓம் புவந்தேஷாய நமஹ ஓம் பவாக்யாய நமஹ ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ ஓம் ஓஷதீஷாய நமஹ ஓம் சதாமீஷாய நமஹ ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ ஓம் விபீஷணாய நமஹ ஓம் பத்தீநாமதிபாய நமஹ ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ ஓம் தாவதே நமஹ ஓம் தஸ்மை நமஹ ஓம் சத்வபாய நமஹ ஓம் சகமானாய நமஹ ஓம் சத்யதர்மணே நமஹ ஓம் நிவ்யாதினே நமஹ ஓம் நியமாய நமஹ ஓம் யமாய நமஹ ஓம் ஆவ்யாதிபதஜய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் ககுபாய நமஹ ஓம் காலகோவிதாய நமஹ ஓம் நிஷங்கிணே நமஹ ஓம் இஷுதிமதே நமஹ ஓம் இந்திராய நமஹ ஓம் தஸ்ராணாமதீஸ்வராய நமஹ ஓம் நிஜேருகாய நமஹ ஓம் பரிஜராய நமஹ ஓம் அரண்யானாம்பதஜய நமஹ ஓம் அத்புதாய நமஹ ஓம் ஸ்ரீகாவினே நமஹ ஓம் உஷ்ணதாம்நாதாய நமஹ ஓம் பஞ்சாசதே வர்ணரூபஹ்ருதே நமஹ ஓம் நக்தஞ்சராய நமஹ ஓம் பிரகிருந்தானாம்பதஜய நமஹ ஓம் கிரிஜராய நமஹ ஓம் குரவே நமஹ ஓம் குலுஞ்சானாம்பதஜய நமஹ ஓம் கூப்யாய நமஹ ஓம் தன்வாவினே நமஹ ஓம் தனதாதிபாய நமஹ ஓம் ஆதன்வானாய நமஹ ஓம் சதானந்தாய நமஹ ஓம் கிருத்ஸாய நமஹ ஓம் கிருத்ஸபதஜய நமஹ ஓம் சுரா

நம ஓம் க்ஷமிணே நம ஓம் பில்மினே நம ஓம் மரூதினே நம ஓம் தந்துப்யாய நம ஓம் ஆஹனன்யாய நம ஓம் ரமர்ஷகாய நம ஓம் திருஷ்ணவே நம ஓம் தூதாய நம ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய நம ஓம் சுதன்வனே நம ஓம் சுபகாய நம.

ய நம ஓம் கரோட்டு பிரதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ப்ரவர்ஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம் வாஸ்

சித்தமுக்த வேஷாட்யாய நமஹ. ஓம் விஸ்வாதீதாய நமஹ. ஓம் விசோகதாய நமஹ. ஓம் மாயாநாட்டிய வினோதஜ்ஞாய நமஹ. ஓம் மாயாநடன சிக்ஷ.

ஓம் சர்வோர்த்வசம்ஸ்திதாய நமஹ. ஓம் மகாகர்த்ரே நமஹ. ஓம் மகாபோக்த்ரே நமஹ. ஓம் மகாசம்மன்மயாய நமஹ. ஓம் மதுனே நமஹ. ஓம் மனோவசோபிரக்ராஹ.

நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயஹ காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்க்யாபிதானம் ரிஷயவூச்சு சூதசூத மகாபாக வியாசிஷ்ய நமோஸ்துதே. சம்யவுக்தம் த்வயா தாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனாபேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் கிருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் சர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருத க்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் விருதாம். சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யார்த்தி புருஷ ப்ரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் தத் ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம் புத்ராதீ சார்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம் மோக்ஷாதீ கோடி குணிதம் பூகாமச்ச சஹஸ்ரகம் தயார்த்தீ ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ த்ரிசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஷ்யார்த்தீ சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம் உச்சாடன பரச்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணைஹி சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம். டாக்கிண்யாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரியே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம் அத நித்ய விதிம் வக்ஷ்யே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீரிதம் உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிண்யாதிபயே சப்த சஹஸ்ரம் காரயேததா சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் பிரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் பிரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோடிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரண. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோடி யஜ்ஞ ஃபலப்ரதாம் புக்திரா முக்திரா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம் வினா லிங்காச்சனம் யஸ்ய காலோ யச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகதஸ் சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்காச்சனம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே பிரதர்ஷ்யதே ததாநாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிச்சய. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விதாபன்னிவாரணம் பூஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவ நாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹி யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ பூஜயேத் லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதசதுஷ்டயே வித்யதே சர்வ சாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதம் பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம் ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தராம். ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததாம் நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததாம். സപ്രജാപതയശ്ചാന്യേ മനവ കിന്നരാ നരാഃ പൂജയിത്വാ മഹാഭക്ത്യാ ലിംഗം സർവാർത്ഥസിദ്ധിദം പ്രാപ്താ കാമാനഭീഷ്ടാംശ്ച താംസ്താൻ സർവാൻ ഹൃദി സ്ഥിതാൻ ബ്രാഹ്മണ ക്ഷത്രിയോ വൈശ്യഃ ശൂദ്രോ വാ പ്രതിലോമദഃ പൂജയേ സതതം ലിംഗം തത്തന്മന്ത്രേണ സാദരം കിം ബഹൂക്തേന മുനയഃ ശ്രീരാമപി തഥാന്യതഃ അധികാരോസി സർവേഷാം ശിവലിംഗാർച്ചനേ ദ്വിജാഃ ദ്വിജാനാം വൈദികേനാപി മാർഗേനാരാധനം വരം അന്യേഷാമപി ജന്തൂനാം വൈദികേന ന സമ്മതം വൈദികാനാം ദ്വിജാനാം ച പൂജാ വൈദികമാർഗതഃ കർത്തവ്യാ നാന്യമാർഗേണ ഇത്യാഹ ഭഗവാൻ ശിവഃ തദീചീ ഗൗതമാദീനാം ശാപേനാദഗ്ധചേതസാം ദ്വിജാനാം ജായതെ ശ്രദ്ധാ നൈവ വൈദികകർമ്മണി യോ വൈദികമനാദൃത്യ കർമ്മം സ്മാർത്തമധാപി വാ അന്യത് സമാചരേന്മർത്യോ സങ്കല്പഫലം ലഭേത് ഇത്തം കൃത്വാർച്ചനം ശംഭോർ നൈവേദ്യാന്തം വിധാനത പൂജയേത് അഷ്ടമൂർത്തിം ച തത്രൈവ ത്രിജഗന്മയീ ശിതിരാപോ നലോ വായുരാകാശ സൂര്യ സോമകൗ യജമാന ഇതി ത്വഷ്ടൗ മൂർത്തയഃ പരികീർത്തിതാഃ സർവോ ഭവശ്ച രുദ്രശ്ച ഉഗ്രോ ഭീമ ഇതീശ്വരഃ മഹാദേവ പശുപതിർ ഏതാന്മൂർത്തിഭിരർച്ചയേത് പൂജയേത് പരിവാരം ച തതശംഭോ സുഭക്തിതഃ ഈശാനാദിക്രമാത്തത്ര ചന്ദനാക്ഷത പത്രകൈഃ ഈശാനം നന്ദിനം ചണ്ഡം മഹാകാലം ച ഭൃംഗിനം വൃഷം സ്കന്ദം കപർദീശം സോമം ശുക്രം ച തത്ക്രമാത് അഗ്രതോ വീരഭദ്രം ച പൃഷ്ടേ കീർത്തിമുഖം ദധാ തത ഏകാദശാം രുദ്രാൻ പൂജയേത് വിധിനാ തദഃ തത പഞ്ചാക്ഷരം ജപ്ത്വാ ശതരുദ്രിയമേവ ച സുതീർണാനാവിധാ കൃത്വാ പഞ്ചാംഗപഠനം തഥാ തത പ്രദക്ഷിണാം കൃത്വാ നത്വാ ലിംഗം വിസർജയേത് ഇതി പ്രോക്തമശേഷം ച ശിവപൂജനമാദരാത് രാത്രാവുദങ്മുഖക്കുറ്യാ ദേവകാര്യം സദൈവ ഹി ശിവാർച്ചനം സദാപ്യേവം ശുചിക്കുറ്യാദുദങ്മുഖ ന പ്രാചീമഘൃത ശംഭോർ നോദീചീം ചേ ശക്തി സംഹിതാം ന പ്രതീചീം യഥ പൃഷ്ടം അതോ ഗ്രാഹ്യം സമാശ്രയേത് വിനാ ഭസ്മത്രിപുണ്ഡ്രേണ വിനാ രുദ്രാക്ഷമാലയാ ബിൽവപത്രം വിനാ നൈവ പൂജയേ ശങ്കരം ബുധ ഭസ്മാപ്രാപ്തോ മുനിശ്രേഷ്ഠ പ്രവൃത്തെ ശിവപൂജനേ തസ്മാൻ മൃദാപി കർത്തവ്യം ലലാടേ ജത്രിപുണ്ഡ്രകം ഇതി ശ്രീ ശിവമഹാപുരാണേ പ്രഥമായാം വിദ്യേശ്വര സംഹിതായാം സാധ്യസാധനഖണ്ഡേ പാർത്ഥിവപൂജനവർണ്ണനം നാമ ഏകവിംശോധ്യായഃ
2: ഓം നമഃ ശിവായ.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

சமஸ்மபியக்ஞே சனயோ யந்து வாஜாஹ திவக்ஷா அசி வ்ருஷப சத்ய சுஷ்மோஸ்மபியக்ஞே சுமா கவன்போதி கோதாஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7. Time.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: నిరస్త సమస్తో ప్లవ కళంక నిరతిశయ ఆనంద పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం
2: ఏకైకం వర్ణ ఇది నిత్యతృప్తత్వం ఇత్యాది ధర్మాణాం స్వరూపం వర్ణ ఇది
1: స్వరూప లక్షణం
2: నిత్యతృప్తత్వం ఇత్యాదికం స్వరూపే అంతర్గతం సర్వదా తత్ర భవతి
1: సర్వజ్ఞోపి స్వరూపే అంతర్గతం సర్వజ్ఞత్వం పూర్వం
2: ఏవం తదపి
1: తదపి స్వరూపం నిరస్త
2: అర్థకః
1: నిరస్తః
2: విగ్రహం వదతు నిరస్త సమస్తోపప్లవ కళంక నిరతిశయానంద పరిపూర్ణత్వం నిరస్త సమస్తోపప్లవ కళంక యస్మాత్ సహ యస్య సహ ఇది వాక్యమిది నిరతిశయ ఆనంద నిరతిశయానంద తేన ఉభాభ్యాం పరిపూర్ణత్వం తథా మాస్తు నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద తేన పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం అతఏవ
1: ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే
2: కిం ప్రమాణం ఇది ప్రదర్శయతి ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే ఆనంద ఆనంద రూప ధర్మవత్వం తత్ర శ్రూయతే
1: యః ఖలు అన్యోంతర ఆత్మా ఆనందమయః ఇతి
2: ప్రస్తుత్య
1: స ఏష ఆనంద
2: సైష ఆనందస్య
1: మీమాంసా భవతి ఇతి ఆరభ్య
2: తైత్రీయం వర్కం ఇలియా
1: ఆనందః
2: నిరూపితః బ్రహ్మణః యః ఆనందః ఆనందరూపో ధర్మ నిరూపిత ఉత్తర తైత్రీయే అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది పంచకోశ ప్రక్రియాయాం అన్యోంతర ఆత్మ అన్యోంతర ఆత్మ ఇది అగ్రే అగ్రే గత్వా తత్ర బ్రహ్మానందవల్యా బ్రహ్మవిద ఆప్నోతి పరం ఇది ఆరభ్యతే అనంతరం సత్యం జ్ఞానం అనంతం బ్రహ్మ ఇది లక్షణముక్తం అనంతరం పరమే వ్యోమన్ ప్రతిష్ఠితః ఇత్యుక్తం అనంతరం ఇదం సర్వం ఆగమిష్యతి ఆనందమయాధికరణం ఇది అగ్రే భవతి తత్ర స్పష్టీభవతి పూర్వమేవ ఉచ్యతే తావదేవ తత్ర తస్య క్రమేణ అన్నమయకోశ ప్రాణమయకోశ ఇత్యేవం క్రమేణ గత్వా ఆనందమయ ఇత్యత్ర పరివసానం క్రియతే అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది తత్ర కృత్వా ఉక్త్వా ఆనందమయం పరమాత్మానం ఉక్త్వా ప్రస్తుత్య సైషా ఆనందస్య మీమాంసా భవతి ఇత్యారభ్య
1: అభ్యాసాత్ నిరతిశయ
2: ఆనందమయో అభ్యాసాత్ ఇది సూత్రం ఆగమిష్యతి తత్ స్మృత్వా లిఖతి అభ్యాస పునఃపునః కథనం వర్తతే తద్విషయే అభ్యాసాత్
1: నిరతిశయ ఆనంద శిరస్కత్వేన
2: నిరతిశయానంద శిరస్కత్వేన నిరతిశయానంద ప్రాధాన్యేన
1: స ఏకో బ్రహ్మణ ఆనందః
2: సః ఏకః బ్రహ్మణః ఆనందః
1: ఇతి నిరూపితః పరబ్రహ్మ ధర్మత్వేన
2: పరబ్రహ్మ ధర్మత్వేన అయం ఆనందః నిరూపితః
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇతి ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: తత్ర ఆనందో బ్రహ్మ ఇతి పూర్వం ఆనందమయో బ్రహ్మ ఇది ఆనందమయ ఇత్యస్తి ఇదానీ ఆనందో బ్రహ్మ ఇది వర్తతే తరి భిన్నమాగతం ఖలు ఇది సంశయ తస్య సమాధానార్థం ఎన్న చూడరార్ ఇంత ఆనందమయ ఇత్యత్ర మయట్ ప్రాచుర్యార్థే స్వీకర్తవ్య అదెల్ల సూత్రతిలే వరు క్రమేణ ఆనందమయోభ్యాసా వికార శబ్దాన్ నేతి చేన్న ప్రాచుర్యాత్ సూత్రకారే చూడవారు అప ప్రాచుర్యత్తి ఆనంద ప్రచురమా ఇరుక ఎన్నదనాల ఆనందమయ ఇత్యుక్తం ఆనందః ఇత్యత్రైవ తాత్పర్యం ఇది ఇన్నోరు సందేహం ఆనందః పరమాత్మనః ధర్మః ఇది వక్తవ్యం బ్రహ్మణో ధర్మః ఇది వక్తవ్యం తర్హి ఆనందవత్ బ్రహ్మ ఇది వక్తవ్యం ఆనందో బ్రహ్మ ఇది కథం ఇత్యుక్తే ఔపచారిక ప్రయోగః ఇది ఔపచారిక ప్రయోగం గౌణ ప్రయోగః ఇది స్వీకర్తవ్యం ధర్మధర్మిభావో నాస్తి ఇది నా ధర్మధర్మభావః అస్తి ధర్మపాంతం వచ్చుకోవడం అనా ఇది శృతిలో అప్పటి కొంచెం ఔపచారిక ప్రయోగమా వందిరుకావడం అది చూడరా పరబ్రహ్మ ధర్మత్వేన
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇది ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: బ్రహ్మత్వేన ఉపచర్యతే ఆనందమే బ్రహ్మ అంటే మరి చూడరా ఆనందో బ్రహ్మ ఇది ఉపచర్యతే
1: तादृश आनंद भोग रसिकं ब्रह्म नित्यतृप्तं इत्युच्यते।
2: आनंद भोग रसिकत्वं नित्यतृप्तं इत्युच्यते इति नित्यतृप्तत्वं उक्तं। नित्यतृप्तं तृप्तं इत्यस्य कोऽर्थः इत्युक्ते नित्यं तृप्तं। तृप्तं नाम कोऽर्थः तृप्ति वन्दृतुनार्थं इतः परम् अपेक्षा नास्ति इत्येव अर्थः। இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னதுதானே அர்த்தம். இத பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம் தான் என்ன அர்த்தம் சொன்னா, இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்ரைவ ரசா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமா. இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமா சொல்லுவாங்க. இது ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கேயும் இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அந்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, நான் வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலைன்னா கஷ்டமாயிடும். கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்ததே ஸ்வப்பிரகாச ஸ்வரூபத்வாத் அத தசைவ போக. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போக அங்கீகிரியதே வா சொன்னா அங்கீகிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவம். ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகஹ அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிலிருந்து வரக்கூடியதில்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: பிரம்மணஹ மனசா ஏவ மகானந்தானுபவஹ ந பாஹ்யகரணத்வாரா.
2: பாஹ்யகரண சூன்யஹா இத்யுக்தம். அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அது அந்த எதனால அது கரணம் என்ன, கரணமே இல்லையே இல்லையன்னு சொல்ல வேண்டாம். கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
3: நித்ய அபரோக்ஷ அனபேக்ஷித பாஹ்யகரண இதி பூர்வம் சர்வஜ்ஞத்த வருஷம் அந்தகரணம்
2: அஸ்தி அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமாக நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தத்தேன சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே. சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி. கரண சப்தேன இந்திரியம் நிராக்கிரியதேன்னு பிரசித்தமாக இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்தில் இது அப்படியே எடுத்துட்டு இருக்கு. மனஹ நாங்கீக்கிரியதே இங்க வித்தியாசம் இருக்கு. இவாளுடைய மதத்துல அந்தக்கரணம் அங்கீகரியதே இது தத்த தத்திர மதபேதோபி மத்திய மத்திய ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே ந கிஞ்சித் கரணம் அங்கீகரியதே. ஸ்வப்பிரகாச ஆனந்த தஸ்ய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தியவ தத்ர சித்தாந்த.
3: தத்ர தர்மஹ ந ஸ்வீக்ரியதே பிரம்மணி
2: தர்மோபி ந ஸ்வீ பாரமார்த்திகஹ ந ஸ்வீக்ரியதே. அத்வைதத்தில் எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம்
3: இதம் கதம் சங்கச்சதே ஆனந்தோ பிரம்ம
2: ஆனந்தோ பிரம்ம இது ஆனந்த ஸ்வரூபா இது தர்ம தர்மி பாவம் ஒத்துக்கிறது இல்லை, பாரமார்த்திகமா ஒத்துக்கிறது இல்லை. அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுட்டு இருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகரித்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி ததபி வதாமி
1: ததாஹி
2: இதா கிஞ்சித் மதம் சம்யக் ஞாதவியம் சேர் மதாந்தரமும் ஞாதவியமேவ. எனக்கு என்னுடைய மதம் மற்ற எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும், ஆனால் எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசாரக்கர்த்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கழு. அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும், கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாயவ வகுத்தும் சக்கியது. எதா ஒரு ஒரு இடத்துல பலவிதமா நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமா நிரூபணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தரி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்ட்யம் ஏதஸ்யைவ கலு தார்ட்யம் இது சப்தம் பிரயோக்தவ்யம். ததர்த்தம் அன்யானி அன்ய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவ்யம். அவகத்திய தத்ர பரீட்சா கர்த்தவ்யா பஷ்சாத் பஷ்யாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது
2: இது இது ஒரு ஸ்ருதி உதா எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்ற வேகேன படிக்கும் சக்கியது இதானிங் மகான் தத்ர சாஸ்திரார்த்த விசாரம் நாஸ்தி அர்த்தம் உக்து அகிரே கச்சந்தி
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
2: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு தத்ர அர்த்தம் உச்சதே. ஆகாச சரீரம் அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க, அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாஷா இது சப்தேன ஞானம் அது எப்படி கிடைக்கிறது? அவயவார்த்தம் ரூடி இல்ல, யோகிகார்த்தா யோகிகா அர்த்தா உச்சதே. ஆ காஷதே காஷதேனா காஷர் பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்தா. ஆ சமந்தாத் காஷதே இத்யாகாஷ ஆ காஷதே இத்யாகாஷ பிரகாஷா சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம். சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே
3: தத்ர சிதம்பரம் இதி கதம்
2: மன்னு உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணனம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
2: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத் ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்ய லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷ பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்ண ஆகாஷஹ வர்தே தத்பரஹ அயம் சப்தஹ தத் ரூடேர் பலியஸ்த்வா ரூடி கலு பலியசி அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா உபஸ்தி கிருத விளம்பையவ காரணம் யோகாதி ரூடி பலியசி பிரதமோபஸ்தி ஜனகத்துவ அதிரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம், அனந்தரம் அவயவார்த்த உபஸ்திதி, அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்தது. அதனால அவயவார்த்தம் பச்சாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே. தரி ரூட்யர்த்தம் குதஸ் தியஜ்யதே இது வர்த்தவியம் கிள ததுச்சதே. ந பூதாகாஷா விசேஷாபாவாத் என்ன பூதாகாசத்தை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. ஏன் விசேஷம் இருக்காதுன்னா பூதாகாசத்தை எடுத்துன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆகாஷரீரம் ஆகாஷரீரம் வாச்சியார்த்தம் விக்கிரகம் கிருத்வாது பிரம்மணஹ தது ஆகாஷரீரம் இப்படிதானே சொல்லணும். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு, வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் இது ஸ்திதே. அதுல வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல, பாதம் கிடையாது இங்க. என்ன பாதம்? பாதம் இல்ல. சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்ச அதபி சரீரமேவா. தரி ஆகாஷ சரீரம் பிரம்மா இது சமயேவா. தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சா அர்த்த குத தியக்தே விசேஷாபாவாத். இதனிம் அர்த்தம் வந்தது விசேஷாபாவாத் இத்தியஸ்ய ஏதாவது ஒரு மயா சாஹாயம் கிருதம் ஆகாச சரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆகாசம் மட்டும் இல்லையே சர்வோபி பிரபஞ்ச தசிய சரீரம் இது ஸ்தித. ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. தஸ்மாத் விசேஷம் நலபியதே வாச்சியார்த்த ஸ்வீகார தஸ்மாத் சக தியக்தா அது பாதோ நாஸ்தி. பாத கிச்சித்
3: பிரயோஜனம் முக்தவ்யம் தத் நாஸ்தி
2: தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகாரே இது கிருத்வா அவயவார்த்தஹ அத்ரியதே இது தாவதே.
3: ஆ இத்யுக்தி ஞானம் இத்யஸ்த ஆகாஷ
2: ஆகாஷதே இதி ஸ்வரூபாந்தர்கதம் ஞானம் சமந்தாத் இதி பரிச்சின்னம் நாஸ்தி இதி பரிச்சின்னம் நாஸ்தி இதி சூசயிதம் ஆ இதி உபசர்கோபி சங்கச்சதே.
1: நிகில ஜகதண்ட ஷண்ட புத்பத நிகில
2: புத்புத அம்பரவியதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இதி அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாஷ ரூப அம்பரவியதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யுக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தஹ இதி.
1: சக்தேஹி பரிணாமினி ஜகத்
2: சக்திஹி சக்திஹின்னு சொல்றது இல்லையா? இப்போ மதாந்தரேபி மாயா இதி பரமாத்மனஹ சக்திஹி இத்யே உச்சதே அத்வைத மதேபி. மாயா இதி சப்தேன பரமாத்மனஹ சக்திரேவ உச்சதே இத்யத்ர மதபேதோ நாஸ்தி. பிரபஞ்சாகாரேண பரிணமமான காச்சன சக்தி சா பரம பிரகிருதி ரூபா பிரபஞ்சசிய நிகில பிரபஞ்சசிய மூல பிரகிருதி மூல பிரகிருதிரேவ மூல மூலபூதா பிரகிருதி மூலோபாதானம் அப்படி சொல்லலாம் இல்லையா? உபாதானம் சொன்னா அது மூலோபாதானம் எதுக்கு சொல்றது? மூல இது விசேஷணசிய అపేక్షా కా భవతి సమగ్రస్య ప్రపంచస్య ఏదో ఒక మూల ఉపాదానతే ఎల్లోరు వచ్చిండ్రుగా కేవలం వేదాంతిగల్ మట్టు ఇల్ల సర్వైరపి మూల ఉపాదానం విధించి స్వీక్రియతే న్యాయమతలు పాతాలం పరమాణు వందు మూల ఉపాదానం అది మూలాన్ని ఎదుగు చూడను
3: అనవస్థ
2: అది ఇరగటం పరమ ఉపా పరమ మూలం ఇత్యుక్తే ఇదాని వేదాంతం అదే ఇయం శక్తిరేవ ప్రపంచస్య ఉపాదానం పరిణామ్యుపాదానం పరిణమిక్క కూడియ ఉపాదానం అది ఒక తనియా ఉన్న వచ్చిండ్రుగా ఏం కిమర్థం వక్తవ్యం తద్ మూల తద్ అవశ్యం వక్తవ్యం తద్ మూల ఉపాదానమితి కిమర్థం వక్తవ్యం ఇత్యుక్తే అవాంతర ఉపాదానంగళే నమకు నిరాకరణం పన్న ముడియాదు వే మాయా ఏవ పరిణామి కారణం ఇత్యుక్తే ఘటం ప్రతి మృదు పరిణామి కారణం నాస్తి వా తద్ త్యక్తుం శక్యతే వా పటస్య తంతు ఉపాదాన కారణం ఇత్యుక్తే నాస్తి ఇది వేదాంతిన వక్తుం శక్యతే వా న శక్యతే తరి సాక్షాత్ ఉపాదానం ఇరగటం అది వేండాని యారు చూడలే సాక్షాత్ ఉపాదానం స్వీకృత్యాపి సాక్షాత్కర్త ఏం భవతి ఖలు పరంపరయా కర్త ఏకస్య ఉపాదాన ద్వయాపేక్ష అస్తి వా ఉపాదాన ద్వయాపేక్ష ఇత్యుక్తే ఉపాదానస్య ఉపాదానం ఉపదస్య ఉపాదానం తస్య ఉపాదానం ఇది తథైవ ఉక్తం ప్రమాణ సిద్ధం చేత్ స్వీక్రియతే పశ్యంతు భో పరమేశ్వర జగత్కర్త ఇది శాస్త్రేణ నిరూప్యతే జగత్కర్త పరమేశ్వర ఇత్యస్య తర్హి జగతి విద్యమానస్య సర్వస్యాపి కర్త ఇత్యేవ ఖలు అర్థః తర్హి ఘటస్యాపి కర్త ఇత్యాయాది అప కులాలని యారు సోపి సహ త్యక్తుం న శక్యతే తర్హి కర్త కర్తృద్వయం కిమర్థం కేటాయినా చూడరా నైయాయికేనాపి వక్తవ్యం క్షిత్యం పురాదికం కర్తృజన్యం అనుమానం పన్నువారు అప అంత అనుమానత్నాల ఈశ్వర సర్వస్యాపి కర్త అప ఈశ్వరనే పూర్వమే కులాలస్య కర్తృత్వం కిమర్థం త్వయా ఉచ్యతే ఎట్లా నైయాయికేన నైయాయికేన కిం సమాధానం వక్తవ్యం నిమిత్త కర్త ఈశ్వరోపి నిమిత్తమేవ కర్త ఇత్యుక్తే నిమిత్త కారణమేవ అది ఈశ్వరునా ఇందాలు నిమిత్త కారణం సహ సాధారణ కర్త తదేవ సహ సాధారణకర్త అయం అసాధారణకర్త శృణులయా ఉభయమే ప్రమాణ సిద్ధం సర్వస్యాపి కశ్చిత్ సాధారణకర్త అస్తి ఇతి అనుమానేన సిద్ధం విశేషత కర్త వర్తతే ఇతి ప్రత్యక్షేణేవ దృశ్యతే ఇతి కృత్వా ఉభయం ప్రమాణ సిద్ధం ఉభయం స్వీక్రియతే ఇతి యథా ఉచ్యతే తద్వద్ ఇదమపి స్వీకురు తావద్ ఏవంచ సకల ప్రపంచ పరిణామిని పరమేశ్వరస్య చిచ్ఛక్తి ప్రపంచాకారేణ పరిణమమానా చిచ్ఛక్తి అది పరిణామి కారణమాక ఏదో ఒన్ను ఇవ్వడం అంత విషయత్తు సందేహమే ఇల్ల సాంఖ్య మతత్తుల మూల ప్రకృతి అని చూడ మూల ప్రకృతి తత్స్థానే ఇదానీ చిచ్ఛక్తిహీనో చిదంబరమో ఏదో ఎంత పేరు పోటాలో సరి అదాం విషయం ఆనా పెరిగి ఒక వ్యత్యాసం ఏంటన్నా సాంఖ్య మతత్తుల పరమాత్మవే ఒత్తుకృతుల సాంఖ్యమతే పరమాత్మ నాంగీక్రియతే ఇది సాంఖ్యమతత్తి నీకు తెలుసుకున్నాం సాంఖ్యమతం ఎల్లా అధికరణత్తులేం పూర్వపక్షం సాంఖ్యమతత్తే వచ్చిందా ఇంత బ్రహ్మసూత్రమే ఎదిగిక వ్యాస అది పూర్వపక్షమా వచ్చింద సాంఖ్యమతం తెలియడం బహు క్లిష్టం కిమే నాస్తి వేగేన అవగంతం శక్యత పొదువా తెలిసినప్పుడు అన్ని సర్వం అత్రయో మధ్య మధ్య ఆగచ్చది తదా అహం వదాను అత్ర సాంఖ్యమతే మూల ప్రకృతి వస్తుండ్రుగా పరిణామి కారణమాక వస్తుండ్రుగా ఏనా పరిణమిక్కడం అవయవంగా ఇరుకణం పరమాత్మ ఉపాదాన కారణం ఎంత అర్థది అప్ప చూడదని తిరిగి కేళి వరణం పరమాత్మ నిమిత్త కారణం ఉపాదాన కారణం చ ప్రపంచం ప్రతి అంగీక్రియతే అని చెన్నారు అప్పో పూర్వపక్షంలో ఎన్న చెన్నారు పరమాత్మ కథం ఉపాదాన కారణం భవతి సహా ఇది ఉపాదాన కారణం స్యాత్ అది పరిణమేత అస్తు పరిణామం ప్రాప్నోతు ఇత్యుక్తే న నిరవయవత్వ నిష్కళం ఇది శృతి విరోధ ఇత్యే ఉక్తం ఖలు హ్యా తర్హి తత్ర పరమాత్మన స్వరూపేణ తత్ర పరిణామ అనంగీకారేపి శక్తి ద్వారా పరిణామ వర్తవ్య తదర్థం కాచన శక్తి ఇది అద్వైతత్తిలేం ఇరుకు తత్ర ఎన్న వ్యత్యాసంనా అద్వైతత్తిలే ఇరుకుర అంత మాయాశక్తి ఎన్నది మిథ్యాభూత ప్రపంచత్తే కాణ్విక కూడియ శక్తి ఇదం తథా నాస్తి ప్రపంచస్య మిథ్యాత్వం అద్వైత మతత్తుల విశేషమా ఇరుకు ఇంక అది ఒత్తుకృతు సత్యత్వత్తి ఒత్తుండు పరిణామం ఏదో ఇరుకటం పరిణామికి పరిణమిక్కరదుకు ఒక కారణం వేణం పరమాత్మ స్వయమేవ స్వరూపం పరిణమయ్యేది ఇది ఆత్మన పరిణామ అప్పుడే ఒత్తుక ముడియాదు అది యోజికమే ముడియాదు ఆత్మా పరిణమతే ఇది సకల జడ ప్రపంచాకారేణ ఆత్మన పరిణామ ఒక శాస్త్రం పడిచేవనకు మనసులు వెరుమా అరే వరాదు ఇయా ఆత్మ ఆత్మ పరిణమతే ఇప్పుడు ఒక మన్న పానయా మారడం మాదిరి ప్రపంచాకారేణ ఆత్మ పరమాత్మ పరిణమతే అని సరియారు కాదు அது ஒரு சக்தி ஒத்துன்னு இருக்க சக்தி துவாரா சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த அது பரம பிரகிருதி ரூபா தாவ தூரம் ஜாதம் இதான் யோஜயது ஸ்வயமேவ அர்த்தம் வதத்து
3: நிகில ஜகதண்ட நிகில ஜகத் சர்வம் ஜகத்
2: அண்டா அண்டம் அண்டா இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா ஷண்ட ஷண்ட சமூக ஜகதண்ட ஷண்ட
3: சர்வம்
2: நிகில ஜெகத் அண்ட ஷண்டா நிகில நிகில ஜெகத் ஜெகத் ஜெகத் அண்ட அண்டானாம் ஷண்டா புனஹ பவது ததா
3: புத்புத் புத்புத்
2: புத்புத் அது ஒரு புத்புதம் மாதிரி பரமாத்மனி ஒரு புத்புதம் மாதிரி அது பரமாத்மனஹா துச்சத்துவம் பிரதர்ஷயது புத்புதம் தெரியாதா புத்புதம்னா சோகம் அது வரும் இல்லையா அதுதான் புத்புதம் தஸ்ய சம்சாரஸ்ய துச்சத்துவம் பிரதர்ஷயதும் ரூபகம் ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனிருக்காரு
3: தோன்றதும்
2: அது இவரும் வியாக்கியானம் பண்ணல நிகிலேதி அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம் அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது நிகுரும்ப ஜலதி சமா ஜலதிஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதிஹி உத்புதஸ்ய ஜலதிரியதா தத்வத் இயம் சிச்சக்தி வர்த்ததே அப்ப இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்புதம் மாதிரி அந்த புத்புதம் பிரதி சமுத்திரா யதா எப்படி இருக்குமோ எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ புத்புதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ அந்த புத்புதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம் அப்போ சக்தி எப்பேற்பட்டது பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும் அந்த ரூபகத்தினால புத்புதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம் இந்த சக்தின்றது ஜலதி மாதிரி இருக்கு ஜலதி தானே அந்த புத்புதமா தெரியறது ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது அது தமிழ்ல என்ன வார்த்தை நுரைன்னு சொல்லுவாங்க நுரை அந்த மாதிரி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு அப்படி எழுதியிருக்காரு ஜலதி ஸ்தானியா பரம பிரகிருதி ரூபா பரமசக்தி பரப்பிரகிருதி ரூபா பரமசக்தி சிதம்பரம் உச்சதே அதுக்கு சிதம்பரம் ஒரு வார்த்தை சிச்சக்தி ததே அர்த்தம் யோஜயிதும் சக்கியதே சித் ஞானம் தானே அம்பரம் இத்தியஸ்ய ஆகாசஸ்ய பரியாய பதம் தது அம்பர சப்தஸ்ய அர்த்தத்வயம் ஏகம் தூ வஸ்திரம் இது அந்நித ஆகாஷஹ ஆகாஷஹ இது அத்ர ஆகாஷ சப்தஹ ஸ்ருதவேவ ஆகத தத் பரியாயதயா சிதம்பரம் இத்யுச்யதே தாவதேவ அத்ர வஸ்திரம் இது விவக்ஷா நாஸ்தி
1: பரப்பிரகிருதி மூலப்பிரகிருதி கிள
2: சாங்கியமதே சா ஸ்வதந்திரா வர்த்ததே வேதாந்தமதே சா ஸ்வதந்திரா நாஸ்தி ஆமா ஈஸ்வராதீனா பிரம்மாதீனா வர்த்ததே பரமேஸ்வராதீனா வர்த்ததே சாங்கியமதே தூ ஸ்வதந்திரா பரமேஸ்வரனே ஒத்துக்கிறது இல்ல அதனால பெரிய வித்தியாசம் இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்ல சாங்கிய மதத்துல ஸ்வதந்திர பதார்த்தான்னு ஒத்துன்றது அந்த ஒரு இடத்துல தான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம்
1: சர்வாணிகவா இமானி பூதான் ஆகாசாத் ஏவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி
2: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி இது ஒரு ஸ்ருதி இன்னொரு ஸ்ருதி ஆகாஷோஹவை நாம நாமரூபையோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி சித்தம் அது ரெண்டு ஸ்ருதி ரெண்டு இடத்துல இருக்கிறது
3: சர்வாணி
2: இப்ப பர இந்த பரமே ஜெகத்காரணத்துவம் பிரம்மணா எதா உச்சதே தானியம் தாதிச்சக்தி பிரதிபாதகப்தேன உச்சதே பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்ஷயந்தி பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யேன பரமாத்மா உச்சதே ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாக்காரின பரிணமமான சக்தி சாயவுகளும். அதனால் அந்த ஆகாஷ பதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி. ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. இதன் பசுது அஸ்மாக்கம் சங்கா போதி பரமாத்மன சகாஷாத் சமுத்பத்தியந்தே வா ஆகாஷாத் சமுத்பத்தியந்தே வா இத்தியுக்தே பரமாத்மன சகாஷாதேவ. பரந்து ஆகாஷ பதம் கிமர்த்தம் பிரயுக்தம் சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மன சகாஷாத் இது பிரதர்ஷயது. ஆகாஷப்தேன சாட்சாத் சிச்சக்தி உச்சதே. தாதுஷ சிச்சக்தி பரமாத்மாபேட்சையா அந்ய கோபி பதார்த்தோ ந தேவதத்தஸ்ய சக்தி தேவதத்தாபேட்சையா அன்யா பவதி வா. தத்வத் சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண பரமாத்மா பிரதர்ஷனியா இது கிருத்வா ஸ்ருத்யா ஆகாஷபத பிரயோக க்ரியதே. ததர்த்தம் உதாரணம் உக்தம் சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே ஆகாஷம் பிரதி அஸ்தம்யந்தி. அஸ்தம்யந்தின பிரளயம் பிராப்னோதி பிராப்னுவந்தி பூதானி இது ஏகா ஸ்ருதி. அன்யா ஸ்ருதி ஆகாஷோ ஹவை

0: ஆயுது பிராண ஆயுது ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே ஒரே பதார்த்தத்தை பல ரூபத்தில் சொல்றது. சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண இதா பரமாத்மா வர்த்தவியா ததா ஆகாஷபத பிரயோகா வர்த்ததே இது.
1: இதானிம் பரபிரம்மணஹ ஜகத் காரணத்துவம் அங்கீகிருத்ய
0: க்வசித்
1: ஸ்தலே ஆகாஷஸ்ய காரணத்துவம் த்ருஷ்யதே தத் கதம் சங்கச்சதே இதி
0: க்ருஷ்ட்வா இத்யஸ்ய சமாதானம் தத்தம். சமாதானம் இது உபன்யாசம் மாதிரி சொல்றார், ஆனா அது நடுவுல பிரச்சன சமாதானங்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்ருதேர் அர்த்தம் வர்ணயந்திதே பரந்து ஸ்ருத்யர்த்த வர்ணனம் முகேனா தஸ்ய சமாதானம் அபி ஆகத.
2: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.